0: ये तेरे के में ये थाम जो रूम से लेके बिगो बे नेसो नाम शी वांचुन जंग की जेगो जी चियों देन जा दवा देन बजो ने तेरे सोन्यो के लेटिंग का तुंजू चाचू रो गुंडे शूसेन दो मा था तुंजू तेरे के छब्बीस दांग जो कुरियो देन दो डोंग को जेगो जी छब्बीस देन जा ताजे दो सो ने ताजे जी दुसी देन बजो दे खासे लोग वो जी बे तब जो दिंग सा बिगो 中华美食集团所办的东西店不做不谈，中华美食集团所办专业的工业单呢，我们去马拉卡，推广长途单途，美术家的，我们他们南中小区的修脚托，修路那条那车门线，他们去修小东了他，女性在那些边上店不送呢，那个人工往是当真奇怪，车门店女性啥都当呢，车门线票价为就在多少当贵，车门店女性当车门店起的不接的，店里送回来个了，工业单呢。 千里见塘、蓝水塘、巨南镇、陈江镇这些，什么些县？店里送外来个的，全都住不当，大都住不来，西人都团聚起过。陈路接待单位来个军队兵呢，忙着一块的为给是他年终为他们托呢，忙着出的陈路车站前的，制作用事，人多的陈送他，陈县团住吧。团大车队陈催哇，那天他说起不啦，陈绝不接待他，所以上不去住不起过。那天。
1: 今朝云江县的余光生小店内，人工高村汽修线路东轨，我是蒙元国堂，叫我怎么打个嘴？浦南前路街是就云江县的桃山上新塘、安坝上新，村里当团队是就南部街的桥路当内，制作电视机吉阳高村汽修线路东轨线。菜鸟的大连南村团队南部街的，制作就叫马拉塘浙江那边，听说边界就在多少东轨，密码就拦住他，电波拦内。
0: 每日个个忙着去通南塘、济南、电站、从南街推的东轨，推了三百，风车和热牛，卷卷塘、皮街东塘，顺便去个两个南水团队两点起的，几百电站就两个了，通前去归行，南国开始吃的团队两不起呢，熊南镇追塘，阿军说昨天结婚的那个立皮塘，他就去修修了当头，差不多电站就两转没那么拆开了，密码忙着去厕所当卷头电站，给人去归行，做么事？ 王军正去，人数党过去一个了，修南街内，最最军队历史多么大，团结起来了，他们这些的，那个规矩哈，团结的团结，给人去过。杨永杰人家怎么看去？俺是怕什么多，店里送牛吃酒的，那个两个安塘不是的，三公斤这趟三百斤的，年纪一些大，我们是年纪大，他们团结的吃的，店里送回那个年少吃不起过。人家过去那些被杨大伯四天来接到王做不谈。
1: 哪里打呢？那阵你不看那段的，七岁人落堂，表娘人落班呢。密码团队来进就不谈，他们团结的钱呢，来进就就军将协同，最最流失动了堂。团结起来了，他们真切开了，来团开了，平时工也提不起过。年多年半就落堂，年多把这军将就送这些钱呢，军长那些呢，来进不过下堂，来进那些呢，顶着些的，拉上那么大堂，咱们张江。
2: 铁不可能自己强制脱贝，谁正不敢进军队了？修脚托，接着人路停着不进去，平常啥不军队了？立即特别去往北国北，南宋那么些。刘江塘、慈林塘了，那瓦慈林、公会菜，周守和李平宇所连着偏远不是。忙给准备练我塘，忙给走路工啊，忙了偏多个几个子句，局长东北去过呢，俺是研究前边跟着人。
1: 明年你学工，人民养殖了江南县东头内，康庄三都塘每间那是塘坡了这。天内，每日下完了中央塘、北里、宁寨这些区了，工地单位、团支级南部塘、边角的孔北塘、满族历史单位、地级级南部县。明年你学人，初步在那么地配了棚脚的项目中完了，办不起有了。配的每日开个补助车，罗生集团的，节约密码的念不到，停车不进去了，没到绝对把穷完了，电报才有。行不啦？
0: 第一个的，甚至是三罗南。在新疆的东北，三条云江塘庄内，南大里瓦的东北区别，初步将他们托美国的差不多打了绝的，确实曾经的配备没那么了，结果各位，陆续的做那些金鱼。对吧？广告业绩，我是老百姓，推嘛他一边，你们都配了有我的用不银些些不是有？对吧？唐山建议，初步将他们相当的不提，配他们艰难是谈不了这有这些不是？
1: 罗片团子明白，怕是平常那么点汤，光个老早做别的用完两把多，单单都被云江的，可是有一万，用是出一百十。平常那么点汤，我让沈阳的北京局拉上了用不汤。
0: Тези, ласынны тегара сезыр лонгейн. Мегуарти ғазыру дабды сэмбу джуэн чуэн ши севры. Шануны юнвэ гэнюэн шуэбэ Леугуан Фунтан Чанны Исазу нинди Мегуарти дэ ласар юнвэ пунгдюэн тэрэйн си нэн унгюр тубэ баши. Леугуан Фун Сазу нинди Нанни дэ пунгдюэн унгюр туба ра гару чэмбу чуэн. Хунжэдан гэ уэжи во цобэу жалам ся дон тубэю. Ғазыр, Хунжэдан да лодин Си Цзиньпинг соусин науэ данг жуян кэ уэжи науэра тобжи ся шу гуэнгэ жи зэ сумбаши. Зэлу нидон жамэ жумэ чулуэ нава дунбэ цэ цигни. Цобэу жалам то мэ гуэр ся дон тубнэ. Пэу ла жалам ся дон мадубэ донзи ка. Мэ лу нишу жин, цобэу жалам ди чуэн дом жубэ мэ дин чэ си дон гя та та. Ngoye so juan tong jiru jik la dian zhen xie yu. Chobyo jalam xie dong tu bati, meda ngoye so zama yinbara, tewe jang, miri ka wara zhuang tang, beri, nyam zhe zhe xie juro, tun jie samgi me jeba jalo ma se. Pyo ji miri ka gmima deshin jibe chua ra rugu, rindu kang li kang yu bishi. Zhongo jalam chobyo choba, la se me gora pabzu, rugu kur gang ki, dang zhibu shuji, ishi tar jie ji. Chobyo jalam tang tomara me gora xie dong tu gav, rugu mang xio xin tu. Gap didu, nga baas jengi yin. Gap didu, qin zhung pyo ji chugu tang nebu cho, me jie nang zara lop zhung tang men zhu qi bala qi na, la jib long gai qi gu ji ma ri sam chung xie sung pa shi. Gen yun xu bi, le jib dop jie ji.
3: Pyo la, me gor di xer juen ma zhu gong li na, lab zha zhu zhima yin na, mo zhu gora qim ri. Ali gari mo bu zhu li ja, ali nima sum xie shi chogu ri. Ri lu zha tung gu ri sam zhan jie me. Shugu ri lu di xer tong tu bi xie su na, ari aja la chi, nang ga di gang ga jik ta ga qim ri. Diga gwa ji ran ri. Rilu hez puto li ya ta shardung tuwe mazay na tando ane hez ne shigze pato. Ya de gongbo.
0: Lhasay chongmi, ye hong nyen ki. Ngwe ma, yong chana ne ngwe son jenbara tuzu rinpo gorgi yu la rinkong tobo shi. Taja, ta dibu yin zang, nima nyi sumne gorgi mendo zi sumbo shi. Lhasay chongba, go yun xia yi. Chobyo jalam xe dong tobe, sadoro song zhu di zhu lam xiang yu. Khalam di, ngazu chongbara dabdi chenpo chuyen duu zi sumbo shi. Chandaa nag chu, nroba sunam thakke, chobyo jalam di dagyong ma chene lo juraan di sima thang. Khongki, payu jen yun do, mi dong lang zin tuba thang. Me jie sajo kane me gorde di pyo di yong ken yu gorba thang, chongba chima ne chima dong zhoba thong yu. Sunam thakke di sin na, jalam ni jor chu ge lambo khona ma yin bara, tiwe, mi zhi ka ki, pyun dan zhogong thang, pye re, nyam zhe jie chi be lambo yang yin bashi. Chobyo jalam di dagyongwa, sunam thakye di.
4: Menkho zaibige dula nga su ke kundu kikiri. Menkho ka nalang nga su ke yudeba tsama na bunda chikadari. Rani kundu ni menkho xertong tamde denja nga nroshu tubdu sem na na haja gabundu. Rani ki lebe leka di tonye deba tari yasamgido. Tadong muntu ni leka di lezambi kisimkyo yu.
0: Dene, ngozar chewe khalmi yinla me yudi zwa tansam su jangwa shikyanyi. Mishika ka puru su nyamdu zomne deji luyang chosam guyundu lindyo bashi. Amdo zongyu di gyune uyun, gyune zongpyun xiongba, rabdien ki, chobyo jalam xerdong tubati, mishika rongong tang, beri, nyamzhe jie tuba masi, zonggong di bianzhuro pheje te, guishu qingbo, chung yu jie sumbashi. Nakshu chongmi, guyunge, nguima nakshu nil hasi para chuzu jie guan gogri. Taja, chuzu sumna likido, mahoombara, chobyo jalam pheje ngale yabu yung gyu zhiwa yu jie sumbashi. Yugorwa tin la ji, Chendu ne pyo le me gorde de yongbi yin. Sabab tobu dan zara, jianglam zhuyn tuba ni lab xingbo zhi jie zongba shi. Lhasay zongba, zhu zhen yi ji. Chobyo jianglam ji chu xin zhongbo pyo du chi yu. Nganzo jiang, yu so zong ne pyo jie zhi ne jie yong di sajo khadu kya bie tuba qi gyu yin xie zongba shi. Lhasay, pagcha yu goro, ci yu ngen zhu gong si ji jib zi nye le yang wan fu yi. Yu go wa lu zhi le man de bar mang du zhugdu. Mang zo ji yongbob jiang toru qin yu. Tezo, Chobyo jalam di gajin zhi jie sumbo shi. Melo nishu kondo minam di megor pyo di yong gyuro shi gu chi. Melo nishu jie su, di ji lu yang khansar li. Kalam shi ki, kangzhong sato tang me jie sajo ka tu ji chi. Megor shi li pye jie ji zhwa tang zidun tenbe jung gyuro du. Kalam shi tong tobe, le wang lan yun do sima tang, mi zhi ka nyam zhi tuba ni zhwa sarba ji. Kalam ring don zho, dam gyu zog da me.
2: 今天主辈七年修七年年今天顿辈七松年盘让将给推干顿辈杀推孙竹马不西辈成牛没这些西国错辈空没西

chomu tu lo de jilo che dong ko jang jung a sum lo de kong lo sub ding ki to gu ni gi le ne kong shun ze yang kar ba mang ne kar bi yin ba sang tian zhu la ni nam gu ka lu ti gin zi ding tie ga ni chu ji mian jing yo su so chi mian mang ba ba ye rup chun ding ki sham de ma mi shu gin xi yin lu chang bi yin yin sing ri ba kong ma xu ba de kong zhu na wa tang chung do ki gu ne yang na ti ne samu pa lu 接落青东苦境的中国路，加不知接落青东苦境，解除绿牌，米路尼是自己搭的，业主脚贵，奇怪穷堂，江某桥路，接落青东苦境解除改建路，道路周边呢，漂亮各种各棚皮，日子严重从头到手术对面店长，从头地一套，卡边车给皮给一个堂，卡了，那么说，苏里狗子日落线囊，杨梅修群穷与路所堂。 特种肉局的那个藤井也不满接菜，明天话人堂车位没不狂不难进，叫难为人内学校我不提的。肉局的弄了茶杯吹度，咱们徐东土专业也不说，平民这边的面饼直接给了他们洗，肉酸能够。聪明男女每天几度闹堂，明天话从人内聚堂，从给拉萨人内成本的，卡里去就在肉局那个做。

0: lang pa chan ya ina mu ti chen ga zhe ti ne ji di thon ni na chen min le kheng chu da wa se be sin no kong ke ina chu zhe ju tang ga ma sum ju zo sum tho la ki lang kham sa chou de li ti ling ki lu se di ina pa yu pa tha la su yu be a ma zhum la tha chuen da ji su yu be u la na ma ling ge yong ni ne pi ya yin kong na lo di na li ina gu su zhe tang cha wa lam zhu kim chang chem ti yong be min ju su yi ti ne ina cha cha kha li zhu yong be zhe xi min du yin ne xu ya yin gu ba da zhe ne si ti na sha la
1: lo chemin la ya lang chu campus ti nan ba kong ga ina ri sa la gwe nyen pu nyen li chin ki zo jong ba ya chen pu shu yin de ri lu xie di ri gu xu jie ku bie pe yu dong ri xiang gong ga chong zui na li ya xu yu bie pa ma nan ba ni tan ta min xin ku na ni ki zui nan bie bun ji ling ge li ya pu ye yin de ne yin nan na mo ki ri mo yong tan ku bie le ro di chen ya zu la tan chuo bu chi ri la tan ga wa a ci bi la jie yin na Lingge yongle ya pyu je kon namba namnia job yom ta ma wo non de na li ne le ku su se tan yom be min dyun shu yin ngan zu ni kon ka chong chu ji mo wa cho pa chung chung si yin be ngan zu kun chu nam ki a tuk dyun ta yin na jo wa kon ge yu be ki nam ki ti cho le ne le ge chen chi shu yin be ma ta ge ne pyu bi yin si ti nan xia
0: 那目的前呢，同样的世界不一样，不一样的我，特别是那空间呢，就在于就当刚们去住脱了呢，所以我们舍不得离身边松懈的呢，平常从我们从吉隆坡南头新水城南行一边，大概连着那么远的平原，城南南对呢，点赞了是不是拿到南雄银是挺难下了？
1: 老人接触了，十八级就下几千那个了。
0: 老老，
1: 嗯，我来看不上，
2: 我要看不上去了。
1: 老看不上，才开凶呢。
2: 俺老温度是几级了？
1: 온듀라레세그런게시바키네는거유나대충야오시라유스마샤
0: 네
1: 하나츠신초온듀라콘페진대충야오시라유스마르도완
0: 시샤라
1: 네세키시이나나츠신초링게네리체나리야시바토네태가슈난고광미네인지민지키랑게코요크고슴스시다키랑키시바기대충야스시네시바나로나슈군인라
0: 那目的前那个是供应地表脱离呢，三兆独行侠西部滩，你们听住西边三兆爱与特产西部滩也多，这个内部西边三兆滩三点西边三兆国际西部滩，他们是三兆芒塔几个人呢？小鬼村呢，趁着孤僻下，多谢呢。
1: 那陈明丽呀，又是一晚失眠的夜，是挺难吧？公爷呢，你前去做工吧，你了呀，看不上雄鹰，俺呢，品种狮子重去，叫做雄象去，不想重出去，那国大是不是住去？咦，俺呢，路线的如果时间，那俺朋友了呀，预备，怕么你谈他们新年周末呀，陪个人，俺明丽呀，这些做个是个月是挺难些。
0: 老天呢？天涯海角随便伸着空间，那人数恰到孤僻下，他在那树荫。秋天的树叶随便伸着空间，那作用你说不得哩。咱们从这里呢，去哪去哪泥里呢？平原土南面啊，地基平整，做不用每边都树荫是挺难下，他在那。
1: 那多钱呢？想么没退休金呢？所以呢，能出卡是要给路线的三男都买完了。天气给一年嘞，路线的三男就天给那狂了呀！人家出来的你给区别，但路线的年别说说呀，牛娃小着吧？我今这那么冷气了呀，牛娃的用途也就三男大了。